0: ཁྱི
1: ཁྱི དང ཁྱི དང
2: ཉི་རུ་སར་གུ་བེ་མང་སི་པོ་ནི་ཉི་རུ་གུ་ཅུ་གི་ཁ་པ་སར་གུ་པ་རེ་ཁ་མེན་ཅེ་དང་དོང་སེན་རོ་ལིང་གེ་ཅེ་ལོ་ཉི་དོང་ཉི་སོམ་ལོ་ཕེ་གེ་ཡེ་ཅུ་གི་སེན་གུ་གུན་དེ་གུན་ཆུང་ཨ་པོ་གོ་མེ་དེ་སི་གུ་བེ་ཅེ་ཅོ་མ་ལེམ་ན་ལ་ཨ་པོ་གོ་མེ་དེ་སི་གུ་བེ་ཅེ་ཅོ་མ་ལེམ་ན་ལ་ཨ་ཅ་བེ་མེ་དེ་སི་གུ་བེ་ཁ་ཅོ་ཉི་ལམ་
0: 我们的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的公开的